மணிலா கலகை தெரி மணிலா கலகை கறி மாறி தெலா பட்டி குரு பை மாறி தெலா பட்டி சேரா சாஜ் பதர் லுதுலுதா உங்களா செகன் குதுகுதா மாமு டுக்கில் பசலா அச்சு நடிகா ரசர குதுகுதா மஸ்கா கானி மஸ்கலா டுக்கில் மஞ்சல் கலா தேரே நனி சுமா கோட்டே முய் ஜாச்சா கொல்புலா சே சேரா சே.